புரமீசக ஜட்டாஜூட்டமுனு திருமுனு நிறையக மாரதுபு தம்புரமீச ஜட்டாஜூட்டமுனு திருமுனு நிறையக மாரதுபு தம்புரமீச ஜட்டாஜூட்டமுனு திருமுனு நிறைய திசூலம்புதா திப்புதுவருடு தடிம் தடிம் தடிம் கதித்தகையனுச்சு திசூலம்புதா திப்புதுவருடு தடிம் தடிம் தடிம் தடி.

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் ஓம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் ஜாய் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் ஓம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் ஜாய் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம்

0: ஏற்றி அதி குடகுடா.
1: பூமி பண்டின் சுட பூச்சக்கிரமேலுட கொலுவுனுண்டுட